0: ரீவாங்க நாங்க ஏத்து முன் உங்கனியா நான் கூலே கோன் கொதினோ அன்கேலோ
1: அண்ணா வைனா தேனா ப்ரோ வை வாந்து வைனா தேனா தோமக்கு சேவை அனிங்க இத கோகுனியா தோனேனா நீ சா சா
2: நிக்கோலஸ்
1: எஸ்
2: தி ஓசியோ நுண்டு நீ வாமன்னா கனோ நேனே தம்பைட்டு
1: நின்னா
2: I kalembeta niketa wapi na waa kuwekea. Wea witu ni kutethesi ya ala, jani ya numaa musi, ala medha me mako sanie ni kanama kakwati ya nia. Ni kanatu ketha na mugu nduwa ni sito.
1: Iii,
2: na nyindita wa mwela.
1: Iii, nisa asawa waena wasiwasi, na kwa nini osu kamwaki.
2: Iii, kamwaki. Kwa yu katikati wa kuna Charles, paithena, olwe ni sindu isu.
1: Baithena, ona baithena, no ondula wete... mundo nomba kali kana mawe sila pengine ali kana dia could be a cause of maybe that relationship ika kwa hivyo but akukuwa na shida yote
2: asante
1: asante
2: Charles ndunaenda na Nicholas netu sex ya mudia
0: no kumana na kumbera ande ya na dinan kina dinan na je mo tumwa rani ya toko miki
1: eh na ni sasa bro bhai wasi bhai bhai bhai bhai na wasi wasi ndoke tengo ya kwenda dinan
2: asanteni sana Charles ndoya ni wa asante Nicholas
1: eh
2: tukisi ya inesa
1: Eh
2: asanteni.